0: அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4 தமிழ் மாலை.
1: இன்று ஆகஸ்ட் மாதம் 2 நாள், நண்பர்கள் தினம்.

வாழ்க்கையில் குடும்ப உறவுகளுக்கு அடுத்தபடியாக மனிதர்களை அதிகம் பாதிக்கும் உறவு நட்பாகும். மகிழ்ச்சியான தருணங்களில் சிரிப்பையும் சவாலான நேரங்களில் தைரியத்தையும் பகிர்ந்து கொள்பவர்களே உண்மையான நண்பர்கள். ஆகஸ்ட் மாதம் 2 நட்பு தினம். கூடுதல் தகவல்களை இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள வருகிறார் ஆசிரியை திருமதி கலைச்செல்வி அவர்கள்.

ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் கலை. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிக்குளம் தமிழ் மாலை நிகழ்ச்சி ஸ்பைஸ் பண்பலை 101.4. இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம், வாழ்க்கையில் அனைவரும் கட்டாயமாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள். இதயங்களை இணைக்கும் ஒரு தினம் பற்றி தான் நாம் பேச போகிறோம். நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம அம்மா, அப்பா, குழந்தைங்க, ஏன் வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடிய நம்முடைய இணையை கூட நம்மால் தேர்ந்தெடுக்க முடியாது. இணையை ஏன் தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம், எல்லாருக்கும் அது முடியாது இல்லைங்க. அதனால தான் தோற்ற காதல் காவியங்கள் எல்லாம் இங்கே இறுதி வரை உயிர் மூச்சோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி எந்த உறவையும் நம்மால் தேர்ந்தெடுக்க முடியலன்னா அப்போ யாரை தான் நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும்? நண்பர்கள். ஆமாங்க, நண்பர்களே தான். நிறைய பேரை நம்மளை வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கும், ஆனால் அவங்கள நண்பர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சாய்ஸ் நம்மளோடது தான். மற்ற எல்லா உறவுகளை விடவும் நட்பு ஒருபடி மேல் அப்படின்னு தான் சொல்லுவேன். பெரும்பாலான இரத்த உறவுகளை நமக்காக செய்ய தயங்கக்கூடிய விஷயங்களை நண்பர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வாங்க. அதனால்தான் நட்பு உலகத்திலேயே உயரிய உறவாக சொல்லப்படுது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த உயிராக உறவாக வாழக்கூடிய நண்பர்கள் பற்றியும் நண்பர்கள் தினம் பற்றியும் இன்னைக்கு பேச போகிறோம். அன்னையர் தினம், தந்தையர் தினம், குழந்தைகள் தினம், காதலர் தினம் என மற்ற தினங்களை கொண்டாடுவது மாதிரியே தான் நண்பர்கள் தினமும் உலகம் முழுக்க கொண்டாடப்படுது. சர்வதேச நண்பர்கள் தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்படுது. நட்புக்குன்னு ஒரு தினம் எப்படிங்க தோன்றியது? சர்வதேச நண்பர்கள் தினம் உருவான வரலாறு பார்க்கலாம் வாங்க. 1930களிலிருந்தே நட்பை கொண்டாட ஒரு நாள் வேணும் அப்படிங்கிற கருத்து உலகோட பல பகுதிகளிலும் பரவலாக இருந்துகிட்டே இருந்துச்சு. சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்தா கூட அது தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. அப்புறமா கிரீட்டிங் கார்டு தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தங்களோட தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக நண்பர்கள் தினம் கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை 1958 பராகுவேயில் ஜாய்ஸ் ஹால் அப்படின்றவர் மூலமா முன்மொழிகிறாங்க. அதற்கு பிறகும் பார்த்தீங்கன்னா பல அரசியல் காரணங்களுக்காக இது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு வழியா கடந்த 2011 ஐக்கிய நாடு சபைகளோட தீர்மானத்தின் மூலம் சர்வதேச நண்பர்கள் தினத்தை ஜூலை 30 கொண்டாட முடிவு செய்யப்படுது. அதைத் தொடர்ந்து இந்த நாளை கொண்டாட உலக நாடுகளுக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டது. எல்லா நாடுகளிலையும் ஒரே மாதத்துல நண்பர்கள் தினம் கொண்டாடப்படுமான்னு கேட்டா இல்ல. ஒவ்வொரு நாட்டிலும் தேசிய நண்பர்கள் தினம் வெவ்வேறு மாதங்கள்ல தான் கொண்டாடப்படுது. வெனிசுலா, மெக்சிகோ, பின்லாந்து இந்த மாதிரியான நாடுகள்ல 14 அதாவது காதலர் தினத்தன்று நட்பு தினமா கொண்டாடப்படுது. தென்னாப்பிரிக்காலையும் சிங்கப்பூர்லையும் ஏப்ரல் மாதத்துல கொண்டாடப்படுது. பாகிஸ்தான், பொலிவியா, நேபாள் போன்ற நாடுகள்ல ஜூலை மாதத்தில் இது கொண்டாடப்படுகிறது. நட்புக்குன்னு ஏதாவது குறியீடு இருக்குதா அப்படின்னு கேட்டா ஆமாங்க, காதலர் தினம்னா சிவப்பு ரோஜா குறியீடா சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நட்பின் குறியீடு என்னன்னா மஞ்சள் நிற ரோஜா. இது நட்பை மட்டும் அல்ல, கொண்டாட்டம், மகிழ்ச்சி இதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய விதமா மஞ்சள் ரோஜா பார்க்கப்படுது. அதெல்லாம் சரிதான், நண்பர்கள் தினம் உலகம் முழுக்க எப்படி பிரபலம் அடைஞ்சது அப்படின்னு பார்க்கலாம். 1990களோட தொடக்கத்துல பாலிவுட் திரைப்படங்களோட தாக்கத்தினாலதான் இளைஞர்களிடையே இந்த கொண்டாட்டம் மிக பெரிய அளவில் பரவியது. நண்பர்கள் தங்களோட நட்பை கொண்டாடும் வகையில் வாழ்த்து அட்டைகளை பரிமாறிக்கொள்வது, ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டிக்கொள்வது, பரிசுகளை பரிமாறிக்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்

செஞ்சாங்க. ஆனா தற்போது இளைஞர் பட்டாளம் மத்தியில் இந்த கொண்டாட்டம் மிக பிரபலமா நடக்குது, அதாவது ட்ரெண்டிங்கா இருக்குன்னே சொல்லலாம். நண்பர்கள் தினத்தன்று ஸ்டேட்டஸ் ஸ்டோரின்னு சமூக வலைத்தளங்கள் நட்பூக்களால் நிரம்பி வழியும். ஒரே நேரத்தில் ஆடை அணிந்து வெளியே செல்வது, ஃபோட்டோ ஷூட் நடத்துறது, காஃபி ஷாப் செல்வது அப்படின்னு இது வேறு ஒரு விதமான கொண்டாட்டமா மாறிடுச்சு. கொண்டாட்டம்லாம் சரிதான், ஆனால் கொண்டாட்டம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? நட்புனா என்ன? நண்பர்கள்னா எப்படி இருக்கணும்? பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. நட்புனா உங்களுக்கு யாரோட ஞாபகம் வருது? எனக்கு என்னோட நண்பர்களோட ஞாபகம் வருது. குறிப்பிட்டு சொல்ல முடியாது, நிறைய நல்ல நண்பர்கள் இருக்காங்க. இப்போது நமது நண்பர்களுக்காக ஒரு பாடல். இந்த பாடலை நட்போட தேசிய கீதம் அப்படின்னே சொல்லலாம். பழைய பாடல்கள்ல பசுமை நிறைந்த நினைவுகளே அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருப்போம் இல்லையா? பசுமை

இந்த பாட்டை எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் வழி அனுப்பு விழாக்கள்லையும் இந்த பாட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்படி எல்லாரோட மனசையும் இந்த பாட்டு எப்படி கொள்ளையடிச்சிச்சோ, அதே மாதிரி 90களில் நண்பர்களோட மனசை கொள்ளையடித்த ஒரு பாடல் தான் முஸ்தஃபா முஸ்தஃபா என்ற பாடல். 1996 வெளியான காதல் தேசம் என்ற திரைப்படத்தில் அப்பாஸ், வினீத், தபு இவங்கெல்லாம் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட இயக்குனர் கதிர், ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்து பாடியுள்ளார். பாடல் வரிகள் இளமை கவிஞர் வாலி அவர்கள். இந்த பாடலை கேட்டா இன்னைக்கும் கண்கலங்கக்கூடிய நண்பர்கள் இருக்கதான் செய்யறாங்க. நண்பர் என்றதும் உங்கள் நினைவில் வருபவர் யாரோ அவரே உங்கள் உற்ற நண்பர் என்று நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்காக இந்த பாடலை ஒலிபரப்புகிறோம், கேட்டு மகிழுங்கள். இந்த நிகழ்ச்சியில் நட்பு பற்றிய கதைகள், கவிதைகள், பாடல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இணைந்திருங்கள். இது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிக்குளம். இது உங்களின் தமிழ் மாலை நிகழ்ச்சி, நம் உள்ளங்களில் நிறையும் மகிழ்ச்சி.

നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് അഖില ഇന്ത്യ വാനൊലി നിലയം ദേവികുളം തമിഴ് മാലയ നികഴ്ച്ചി സ്പൈസ് പൺപലൈ 101.4. പാടലുക്കു മുന്നാടി ഉങ്ങക്കിട്ട ഒരു കേൾവി കേട്ടിരുന്നേ, നട്പുനാ എന്നാ? എപ്പി ഇരുന്നാ അത് നട്പ്? നട്പ് പറ്റി പലർക്കും പല വരയറിയിരിക്കും ഇല്ലയാ? ആനാ എന്നെ പൊറത്തവരയില ഇത് മനുതനുക്ക് കിടക്കൂടിയ ഒരു അഴഹാന അനുഭവം അപ്പിടിതാ സൊല്ലുവേ. ഒരു മനുതൻ കാതിലില്ലാമ കൂടെ വാഴ്ന്നിടലാങ്ക, ആനാ നട്പില്ലാമ വാഴക്കൂടാതെ അപ്പിങ്കറതാ എന്നോട കരുത്ത്. நண்பர்கள்ட்டதான் நாம நாமளா இருக்க முடியும். ஒரு மனிதன்ட்ட நிறை குறை ரெண்டுமே இருக்கும். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மளை குறையோட ஏத்துக்கிறது தான் நட்பு. நல்லதோ கெட்டதோ, மகிழ்ச்சியோ துக்கமோ, எல்லாத்தையும் ஒளிவு மறைவில்லாம பேசக்கூடிய ஒரே இடம் நட்பு வட்டம்தாங்க. நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? நிழலும் கண்ணாடியும் மாதிரி இருப்பாங்க. நிழல் மாதிரி நம்ம விட்டு பிரியாம இருப்பாங்க, அதுக்காக பக்கத்திலே இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல. நட்புக்கு இலக்கணமா விளங்கக்கூடிய கோப்பரஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு கூட கண்களால பார்க்காம தூரத்திலிருந்து நட்பு கொண்டது தானே. அந்த நட்பு இன்று வரைக்கும் பேசப்படுது இல்லையா? காதல் கோட்டை படம் கூட இந்த கருத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்டது தான் சொல்றாங்க. நல்ல நண்பர்கள் தூரத்துல இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனைனா வார்த்தைகளாலோ செயலாலோ முன்னாடி வந்து நிப்பாங்க. கண்ணாடி மாதிரி நாம யாருன்னு நமக்கு காட்டுவாங்க. சும்மா நம்மளை பாராட்டிக்கிட்டே இருக்காம நம்ம குறைகளையும் சுட்டி காட்டுவாங்க. குறைகளை நம்ம கிட்ட சொல்லி நம்மை சரிப்படுத்தும் அதே வேளையில் நம்மோட குறைகளை மத்தவங்க கிட்ட சொல்லி பாராட்டுவாங்க. சந்தோஷத்தை பகிரும் போது தானே வெற்றி பெற்ற மாதிரி மனசார சந்தோஷப்படுவாங்க. நம்மோட வேதனைகளை பகிர்ந்து கொள்ளும் போது காது கொடுத்து கேட்டு அரவணைக்கிறவங்க தான் நண்பர்கள். நாம சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு அவங்க தீர்வு சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்க காட்டக்கூடிய அக்கறை, காது கொடுத்து பிரச்சனையை கேட்கும் விதம், நமக்காக அவங்க தரக்கூடிய நேரம், இதெல்லாம் அந்த கவலைகள்ல இருந்து நம்மை மீட்டெடுக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் கூட நிற்கக்கூடிய நண்பர்கள் கிடைப்பது அபூர்வம். அப்படி ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில இருந்தாங்கன்னா அது நமக்கு கிடைச்ச வரம். அத்தகைய நண்பர்கள் கிடைச்சா அவங்கள பொக்கிஷமா பாத்துக்கோங்க. பலரையும் பார்த்துருக்கேன், எனக்கு நல்ல நண்பர்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நாம நல்ல நண்பர்களாக இருக்கோமா அப்படின்னு ஒரு சுய மதிப்பீடு செஞ்சு பார்த்துருக்கோமா? நட்பை எப்படி பாதுகாக்கணும்? எப்பவுமே மதிப்பு மிக்கதா பார்க்கணும், அலட்சியப்படுத்தக்கூடாது. இங்கே தானே இருக்காங்க, எங்கே போயிட போகிறாங்க அப்படின்ற எண்ணம் இருக்கவே கூடாது. பரஸ்பரம் புரிஞ்சிக்கணும், பிரச்சனைகள் வராமல் இருக்குமாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா நிறைய பிரச்சனைகள் வரும், அதை நேரடியாக பேசி எவ்வளோ சீக்கிரம் அந்த கருத்து வேறுபாடை தீர்க்க முடியுமோ அதற்கான முயற்சியை நம்ம கண்டிப்பாக செய்யணும். உங்களுக்காக ஒரு சின்ன கவிதை. வாழ்க்கையை அழகாக்குபவர்கள், உங்கள் கதைகளை மணிக்கணக்கில் கேட்பவர்களையும், உங்களோடு பேசுவதில் பேரமைதி தேடுபவர்களையும், உங்களுக்கான நேரங்களை விரும்பியே தருபவர்களையும், உங்களின் தனிமைகளை விரட்டி சிரிக்க வைப்பவர்களையும், உங்களுக்கான ஆறுதலை அள்ளி கொட்டுபவர்களையும், உங்களை நீங்களாய் இருக்கச் செய்து ரசிப்பவர்களையும், உங்கள் மனதுக்கு தானாக இதம் தருபவர்களையும் இறுக்கியே பிடித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை அழகாகும். கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நண்பன்ல என்னடா நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தாண்டா, இந்த டயலாகு நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். நண்பர்கள் அப்படின்னு சொல்ற எல்லாரும் அப்படிதான் இருக்காங்களா? ஒரு குட்டி கதை சொல்றேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல். தேவதை வம்சம் நீயோ, இசை வித்யாசாகர், பாடல் வரிகள் கவியரசு வைரமுத்து, பாடியவர்கள் சித்ரா சுஜாதா மோகன். 2000 வெளியான ஸ்நேகிதியே என்ற திரைப்படம் ஒரு பிரபலமான தமிழ் த்ரில்லர் திரைப்படம். ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய தன்னோட தோழியிட்ட ஒரு தாயோட இடத்துலேருந்து பாசம் காட்டும், நட்பை உணர்த்தும் ஒரு படம். ஜோதிகா, ஷர்பானி முகர்ஜி, தபு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. பெண்களுக்கு இடையே உள்ள நட்பை இயக்குனர் பிரியதர்ஷன் சித்தரித்ததை போல இதுவரை சிறப்பாக இன்று வரை தமிழ் சினிமாவில் எந்த இயக்குநர்களும் சித்தரிக்கவில்லை என்றே சொல்லலாம். உங்களின் பெண் நண்பர்களுக்காக இதோ இப்பாடல். இணைந்திருங்கள், இது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிக்குளம். இது உங்களின் தமிழ் மாலை நிகழ்ச்சி, நம் உள்ளங்களில் நிறையும் மகிழ்ச்சி.

നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിപ്പത് അഖില ഇന്ത്യ വാനൊലി നിലയം ദേവികുളം തമിഴ് മാലൈ നിഘഴ്ച്ചി സ്പൈസ് പൺപലൈ 101.4. പാടലുക്ക് മുന്നാടി ഉങ്ககிட்ட கேட்டிருந்தேன் நண்பர்கள் என்று சொல்பவர்கள் எல்லாமே நண்பர்களா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குட்டி கதை. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது. காடுனாலே சிங்கம் தானே ராஜா. இந்த சிங்கம் ரொம்ப இரக்கம்ல நல்ல சிங்கமா இருந்தது. அந்த சிங்கத்தோட ஒரு நரி மிகுந்த நட்புறவோடு இருந்தது. சிங்கராஜா, நான் உங்களோட உற்ற நண்பனா எப்பவுமே இருப்பேன், உங்களுக்காக என்னோட உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு எப்பவுமே சிங்கத்துக்கிட்ட பாசம் மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். மற்ற மிருகங்கள் கிட்டையும் சிங்கமும் தானும் ரொம்ப நல்ல நண்பர்கள் அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டே இருக்குமா. இதெல்லாம் பார்த்த சிங்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நரியோட நட்பு அதுக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. அதனால நரியோட நட்பை மதிச்சு அதோட நல்ல நண்பனா இருந்து வந்துச்சு. ஆனா நரி அப்படி இருந்துச்சா? அதுதான் இல்லை. நரிக்கு தான் காட்டுக்கு ராஜாவாகணும்னு ஆசை. அதனால வேட்டக்காரங்களோட சேர்ந்து சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு தந்திரம் பண்ணிச்சு. ஒரு பெரிய குழி வெட்டி அதுல இலை தழையெல்லாம் போட்டு மூடி அதுல சிங்கத்தை விழ வைக்கிறதா முடிவு பண்ணாங்க. நரியும் தன் திட்டப்படியே சிங்கத்தை வாக்கிங் போகலாம் ராஜா வாங்கன்னு கூட்டிட்டு போச்சு. போற வழியில அந்த குழியில சிங்கம் விழுந்துருச்சு. நரிக்கோ பயங்கர சந்தோஷம், திட்டம் நிறைவேறிச்சு, இனி நான் தான் ராஜான்னு மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிச்சு. இதையெல்லாம் மரத்துல இருந்து பார்த்த பறவைகள் உடனே பறந்து போய் நிலைமைய யானைகள்கிட்ட எடுத்து சொல்லுச்சு. அத்தனை யானைகளும் ஒன்று சேர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அதை பார்த்த வேடர்கள் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. யானைகள் எல்லாம் சேர்ந்து சிங்கராஜாவை வெளியே கொண்டு வந்தாங்க. கடைசியா சிங்கம் என்ன பண்ணிருக்கோம், நாம நினைச்ச மாதிரியே நிறைய ஒரே அடியில கொன்று வீழ்த்தியது. என்னதான் சிங்கம் அதை கொன்று விட்டால் கூட நண்பனா நடிச்சு நம்பிக்கை துரோகம் செஞ்ச நரியோட செயல் அதுக்கு மிகுந்த காயத்தை ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா? நம்ம வாழ்க்கையிலயும் இது மாதிரியான மனிதர்கள் நண்பர்கள் வேடத்துல வந்து போவாங்க. அவங்க நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கூட இருப்பாங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி பாருங்க, நமக்கு ஏண்டா வம்புன்னு மெதுவா காணாம போயிடுவாங்க. சந்தோஷத்தை சொன்னா ஒரு படி மேல போய் என்ன பெருமைன்னு பாரு அப்படின்னு பேசுவாங்க. மத்தவங்க முன்னாடி ஜோக்குன்ற பேர்ல நம்மள ஹர்ட் பண்ணுவாங்க. இல்லனா ஒரு வேலை அல்லது ஒரு புது முயற்சி நாம ஏதாவது செய்யறோம் அப்படின்னா உனக்கே வேண்டாத வேலை அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது சாதனை பண்ணணும்னா கண்டிப்பா பாராட்ட மாட்டாங்க. ஓ எவ்வளவுதானாக்கும், இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட பல நிறைகள் இருந்தா கூட என்ன குறை இருக்குதோ அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு வெள்ள பேப்பர்ல கரும்புள்ளியை தேடுற மாதிரி நண்பர்கள்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் இருக்காங்க. அவங்க நண்பர்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப யாரோட தான் நட்பு வச்சுக்கிறது? நட்போட வரையறை தான் என்ன? நட்புக்கு வயசு வித்தியாசமோ நாடோ மொழியோ இனமோ ஆண் பெண் பேதமோ எதுவுமே வரையறை இல்லைங்க. நட்பா பழக அடிப்படையா அன்பும் அக்கறையும் மட்டும் இருந்தா மட்டும் போதும். அன்பு செய்தல் தவறாகி விடுகிறது, அது ஆணும் பெண்ணுமாக இருக்கும் பட்சத்தில். ஆண் பெண் நட்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு மிக தூய்மையான நட்பு. இந்த நட்புல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பும் ஒரு ஆணுக்கு அக்கறையும் வழிகாட்டுதலும் அதிகமா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். யார் சொன்னாலும் கேட்காத ஒரு பையன் கூட தோழி சொன்னா கேட்பான். திருமணத்துக்கு பிறகு பெண்களோட நட்பு வட்டம் ரொம்ப ரொம்ப சுருங்கி போயிருது. பெண் நண்பர்களே இல்லாத போது ஆண் நண்பர்கள் என்பது கேள்விக்குறிதானே. பலருக்கும் நண்பர்களே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு நாகரிகம் வளர்ந்திருக்கிறது. ஆண் பெண் சமத்துவம் புரிதல் இதை பத்தியெல்லாம் நம்ம பேசுறோம். நிஜமான புரிதல் மற்றும் நட்புக்கு உதாரணமா மகாபாரதத்துல ஒரு கதை இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதியும் கூடாது. மகாபாரதத்துல துரியோதனன் கேள்விப்பட்டிருப்போம். துரியோதனன் அஸ்தினாபுர இளவரசன், அவனோட நண்பன் கர்ணன் அங்க தேசத்து அரசன். துரியோதனனோட மனைவி பேரு பானுமதி. ஒரு நாள் துரியோதனன் இல்லாத நேரத்துல அந்த புறத்துல கர்ணனும் பானுமதியும் பகடை விளையாடி கொண்டிருக்காங்க. விளையாட்டுல கர்ணன் வெற்றி பெற்றுட்டாரு. கர்ணனை செல்லமாக கடிந்து கொள்கிறார் பானுமதி. நீங்க ஒன்னும் சரியா விளையாடல, இந்த மாதிரி ஏமாத்தி நீங்க விளையாடிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிலாம் ஒன்னும் இல்ல, சரி அடுத்த விளையாட்டு யார் ஜெயிக்கிறான்னு பாக்கலாம், உட்காரு அப்படின்னு சொல்றாரு. விளையாட்டுக்கு தயாரா எதிரில் அமர்ந்த பானுமதியோட காதுல துரியோதனனோட காலடி சத்தம் கேக்குது. வேகமா எழுந்து போகிறதுக்காக முயற்சிக்கிறாங்க. பானுமதி விளையாட்டை விட்டு போகதான் நினைச்ச கர்ணன் அவளோட சேலை தலைப்பை பிடிச்சு இழுக்க முயற்சிக்கிறான். சேலை தலைப்பை பிடிச்சு இழுக்கும் போது அவளோட

நட்பின் மீதும் அவருக்கு இருந்த நம்பிக்கை எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கும். அவருக்கு இருந்த தெளிவு அதை தானே இது காட்டுது. இந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் நம்மளோட உறவுகளில் நம்பிக்கை வைக்கிறோம். அந்த நம்பிக்கையை நம்ம வச்சா கூட எத்தனை பேர் அந்த நம்பிக்கையை கட்டி காப்பாத்துறோம். நட்போட அடித்தளம் அப்படிங்கிறது நம்பிக்கையும் பாதுகாப்பும் தாங்க. நம்ம மகிழ்ச்சிகளை மட்டும் இல்லை, துக்கங்களையும் கவலைகளையும் ஏன் கோபத்து கூட நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளணும். கேட்பதற்கு தயாராக இருக்கும் மனமே முக்கியமானது. குறைகளை நேசியுங்க. யாருமே இங்கே பரிபூர்ணமானவர்கள் இல்லைங்க. உங்களோட துணையின் குறைகளையும் பலவீனங்களையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளும்போது தான் ஒரு உறவு மிக மிக ஆழமாகிறது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சா தயவு செய்து பொக்கிஷமாக பார்த்துக்கோங்க. அலட்சியப்படுத்தாதீங்க. அவ்வப்போது அளவலாவுங்கள். ஒன்றாய் அமர்ந்து ஒரு கப் தேநீர் குடியுங்கள். ஒரு சிறு பயணம் செய்யுங்கள். தூரத்தில் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் நீண்ட காலம் பேசாமலே இருக்கும் உறவுகளுக்கு ஆயுள் குறைவு. பூமியில் நாம் வாழும் காலமும் குறைவு. அன்பை விதைத்து செல்லுங்கள். உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி மலரட்டும். ஒரு கவிதையுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என நினைக்கிறேன். அன்பின் துணை ஒன்று இங்கே தேவையாயிருக்கிறது. கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் கண்ணீர் துடைப்பதற்காக நீளும் கரம் ஒன்று தேவையாயிருக்கிறது. மனதில் பட்டதெல்லாம் சொல்ல துடிக்கும் பொழுது கேட்பதற்கான செவிகள் தேவையாயிருக்கிறது. சோகம் சூழும் நேரத்திலெல்லாம் ஆறுதல் சொல்வதற்கான இதழ்கள் தேவையாயிருக்கிறது. சோர்வுற்ற நேரத்திலெல்லாம் சாய்ந்து கொள்வதற்காக தோல் ஒன்று தேவையாயிருக்கிறது. ஒரு குலைந்த நேரத்திலெல்லாம் புத்துயிர் பெற ஆறுதல் வார்த்தைகள் தேவையாயிருக்கிறது. இவற்றிற்கெல்லாம் ஆதாரமாய் உண்மையான அன்பொன்று தேவையாயிருக்கிறது. ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, அன்பின் தேவையெல்லாம் அன்பாகத்தானே இருக்கிறது. நிஜமாய் நம் ஒவ்வொருவரும் விரும்புவதெல்லாம் என்ன, குழந்தைத்தனம் நீங்கி போகாத கண்களோடு அத்தனை சிறுபிள்ளைத்தனங்களையும் கேள்வியின்றி ஏற்றுக்கொள்ளும் ஒரு பனித்துளி ஆன்மாவைத்தானே. அன்புதானே எல்லாம். அன்பு செய்யும் மனமே, அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை.

இன்றைய தமிழ்மாலை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை ஆகஸ்ட் மாதம் 2 நாள் நட்பு தினம் குறித்து தகவல்களை பகிர்ந்தவர் ஆசிரியை திருமதி கலைச்செல்வி அவர்கள்.

0: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது.
1: நிகழ்ச்சி தயாரிப்பு ஸ்டார்வின்.